0: சூப்பர் மச்சி.
1: தந்தாச்சே தந்தாச்சே, எங்க வீட்டு தங்கச்சிலையும் கையில தந்தாச்சே.
0: சூப்பர் மச்சி.